0: அனேம் அந்த மெச்சர் ரொமான்டிக் சிந்து தோரகன்னு
1: ரொமான்டிக் கட்டி எக்கத்த எக்கத்து என்ன ரொமான்டிக் வைப் எக்க கேட்டுறோம்
0: ஏமேதும் பொடுவட்டி தி மாவல்ல கண்டா மொக்து மேக்கிட்டு தியன
1: ஹேதுவா சுப்புதாசனக்
0: கிய சதியே ஃபாக்ஸ் எக்க எனிமேதிகாவு சாக்லேட் கேனா துன்னட பாசி தவை மே ஹம் வெனஸ் கமக்க வெலா தியன்னா
1: மா தேர்மே கலா இந்த லெந்தர ரொமான்டிக் வென்ன ஓன கேலா
0: அது தேங்க யாட் சிங்கல சிந்து வான்னு புடுது கரணோ
1: மம இங்கிலீஷ் சிந்து டிக்க கான பொறுது வேணா கேட்டகிரிமக் கில தேயக் ஜீவிதே தேன்னே பே
0: ஹொண்டை ஹொண்டை சமானாத்மதாவே புக்தி மிதின ஆதர கதா வள்ளி வென்னே அண்ணே லன்னே ஆதரி
1: ඉතින් ඉතින් කොහොමදද
0: හොඳින් ඉන්නා අපි කට්ටියට එන්න කියලා කිව්වේ
1: ඔව් නේද මේ පැත්තට එන්න ඔයාලත් හොඳින් නේද ආ ලස්සන සින්දු ගොඩාක් අරන් ඉවිල තියෙන අපි දෙන්න 0715 95 95 95 WhatsApp message එකක් දාන්නත් පුළුවන්
0: ඒ වගේම කතා කරන්නත් පුළුවන්
1: අනේ 0125 53 63
0: උදේ 9 විනාඩි 11යි තත්පර 11 මේ දැන් පහ වුණා කට්ටිය ඇති දැන් කම්මැලිව වගේ නිදියගෙන

0: ஹலோ, விலாவுதே தாயா வினாடி பண்ணாய் தான்
1: FM Anupaha FM Anuhatarai Dashumata Net FM
2: Make a Tama Vistare Dan on a Patare
3: Kolo Kolo Kolo